0: நீ இது கண்டிடாது,
1: நீண்டு வர வேம காடு
0: தெரியோடு
1: காட்டிக்கோ.
2: चलो आवाज बोलो साहब।